மெல்ல சத்துகுரு போருக்கு போய மெல்ல சத்துகுரு போருக்கு போய மெல்ல சத்துகுரு போருக்கு போய